0: ஆதரி அல்லகன்
1: நெட் எஃப்எம் ஹலோ ஹலோ சத்யாந்தே சத்தி அந்த சத்தி அந்த